0: அத்தனை ருபியா ஏதோ போதில் கொம்பு தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: ஹலோ கோமா மேது கேனே
2: வர ரங்கள்
3: வர ஃபக்கா ஹம்
4: மேது ஏஹா ரங்கள் நோ
3: வட பலிகோ
4: தென் எகால கோதே
5: ஹம வர பெஸ்ட்
3: தென் ஏஹா ஏஹா நோ
1: ஏஹுன் தெரிங்கே ஹாலா ஹுவால் ஒளும் ஃபிலவாலா வாஹக தக்காலுமா
5: கோமே புத துவை கிரே கண்டு எகார கட்சு மினிட்க திவி ராஜே கேடும் கேனஸ்தெனி
4: மேது கிஹினே
6: எங்ஹா சதரஸ்தேக 49 கிலோ ஹார்ட்ஸ் மீடியம் வேவ் அதி 89 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்.

0: சொன்னேன், ஏக போட பலாலே பேர் சொன்னா நம்ம போட லாம இருக்கிறது நிஜாமுக அத்தக்கம் கவர்னன்ஸ் ஆகுலே எதும் வேணும் வாங்க இன்ஃபர்மேஷன் தான் அப்ளிகேஷா அண்ணே பராத்த கட்டிரும வேணும் என்ன சகும் நிதிய தோசம் இருபே ஆகணும் பார்த்து மினிஸ்ட்ரி தக்க ஆயிருக்கும் பர மத்தக்கே தக்கூரே வேகங்க மினிஸ்ட்ரி தக்கும் வேணுமா போஸ்ட் ஆஃபீஸ் அவுட்மெண்ட் யாரும் வாங்கி இன்ட்ரடியூஸ் குறைப்பா ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியிந்த கவர்மெண்ட் குளிகே கேவசி அணியாக தங்க ஹுட்டு மட்டக்க ஆமுர ஈட்டுன அண்ணே மிஹேலும் தெரிக்க இத்தூர் குருமட்டக்க ஹம்ம கோஹே பாரு மாக்குரே ஹம்ம எகோத்த கவர்மெண்ட் மிஹார் மத்தக்கே குரோமிகெந்தனி ஏசிசி அண்ணே நூனி ஹெனி ஏசிசி ஏன்டி கரப்ஷன் குளே கொத்து கோஹே டிசைன் தோங்கையா இப்படி குருமா அது நீ இலெக்ஷன் நைன்ஸ் வாகத்துக்கு முந்தே நீ கோட்டார் தஃாத் மௌலூமத்தஃாத் உணர்த்தேகத்தெருவே தான் ஹாக்கு ஆஃபீஸ் மாஹோலுகேனும் ஹிங்கு முகதாயிரம் வேணும் இன்ஃபர்மேஷன் தவிர நிலாமிருக்கி நிசாமும் ஒரு இது அண்ணே சர்க்காரு இதாரத்தும் இதுமெத்தக்கா குழே பய கோஸ் தவிர அவன் உண்டான
1: எம் வேமா மீ போர்ட்டல்கு சௌபும் லிபேனே லுய்ஃபசியத்தி கோவேது
0: మీ హకీగతుగా మీ హోటల్ అంటే పరాత్ అవుట్మెంట్ బోర్డ మీ కౌన్సిల్ తక బలగా వర ఫస్ట్ కొంత కౌన్సిల్ తగ్గ మోజకం తమ్దీన్ కురుమెట్టగా బోర్డు హారదం వస్తూ కురంజే కమే మోజకం తమ్ది కురుమెట్టగా హిండమస్ మీ హోటల్ లో పొరసమ బేసిక్ కోస్తకే పొరిగమ కురమ వర బావరు బగుత వర బావరు మీ வர ரங்களும் கம்ம நிப்பாக குறவா பேபுரி சபபக்க வணி எதேஃபுளு நேங்கே வர கின இன்ஃபர்மேஷன் தான் நீ ஹாஸ்தக்கும் மிலா மருக்கு நிசா மா குழே கொத்தும் கவுன்சில் தான் ஹிங்கு மா குழே கொத்தும் அம்மா ஆமுன்னும் பெஸ் ஏன் பராத்தக்கு வச்சு பிகன் தாக் மப்பா குறவா நீங்க
1: அதே வரபடி சுக்குரியா இங்கே தோ
0: ஆது வரபடி சுக்குரியா இங்கே தோ
1: ತಿಬಿ ಫುನಾರ್ಗುನ್ ಮೆಂಗ್ ಮಿ ಗೆನಿಸ್ತಿ ಮೌಲುಮಾತ್ ಕೇ ಮಿ ಲೋಕಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಅಥಾರಿಟಿ ಗೆ ಕೇವೆನಿ ಪೋರ್ಟಲ್ ಆ ಗೊಳೆ ಗೊತುಂ ಮಿ ಮೌಲುಮಾತ್ ಫೋರ್ ಕೊದ್ದೆವಿ ಲೋಕಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಅಥಾರಿಟಿ ಗೆ ಡೈರೆಕ್ಟರ್ ಟ್ರೈನಿ ಹುಸೇನ್ ವಹೀದ್ ಮಿ ಆರ್ ಗಡಿಂಗ್ ದಿಹಗಡ್ ಸೋ ಮಿನಿಟ್ ಅಡ್ರೆಸ್ ಸುಮತಿ ಗೆಂದವಣಿ ದಿವೆಹರಾಜ್ಯಗಾಡು ದಿವೆಹರಾಜ್ಯಗಾಡು ಮಿ ಗಡಿಗ ಅಳ್ಗುನ್ ಮಿ ಕುರಿಯ ಮಿ ಗೆಂದಣಿ ಆತುಕೆ ರಾಜ್ಯ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗ ಕುರಿಯವಿಸ್ ಮುಹಿಮು ಬ್ಯಾತಕೆ ಬೋರಿ ಎ ಬ್ಯಾತಕಾಯಕಿಗ ಅಳ್ಗುನ್ ಮಿ ಕುರಿಯ ತಾಣ ಎಣ್ಣಮಿಸ್ ಅಣಿಕಾವಿಸ್ ಮಿಯುಗುತು ಕುಡುಕೋ ರಹತಫಾತ್ ಕೊಲ್ಲಾಣ

ஃபானாய் குத்தெது மகத்தபா வெஜினம திமம்மெங்கு ரஷம் திமம்மெங் ஜஹா கனவே ஹுட்டே அமாங்கன் லிபிகம் வா ஹரமே திமன் ரஸ்கலாங்கே ஏவரென் நட்டகா நுலவம் ஹியே ஏதன திமன் ரஸ்கலாங்கே ஹல்ரத்துன் லிபெனிவி ரிஸ்கெக்கு கொத்துகா ஹுரிஹா பாவத்திக்கே மேவா கினவே எஹெனெக்கமக் ஏவரென் குரே கினமீஹும் எகமென் நுதனிதே.

எவ்வி திருளம்கே தனவஸ்கம்கே மச்ச கிபொரு வெறிவெகெங் உளுணு கித கிதர் ரஷுகே அஹுல்வெரிங் திமன் ரஸ்கலாங்கே ஹலாக்கு கொல்லெவிங் ஹெய்யே ஃபஹே எவ்ரெங்கே கெதுரும் ஃபென்னாங் எஹுரியே வரம்பது ஹிந்து கொழுக்கா மெனுவி எயின் கேக்கா எவ்ரென்ன ஃபஹ மீஹகன் நூழவெதே அதி தெமிஹுன்னி வாரத விரிய கீவிஸ் திமன் ரஸ்கலாங்கே எபஹி எம்மெஹா தகெதி ஃபனாவே தியும ஃபஹ்வெஸ் திரி தெமி ஒடிகம் வணி திமன் ரஸ்கலாங்கே.

0: சந்தோஷ் ஏகத்தரும் கெசிமீரோ எக்கொழும் தெரிஞ்சது. டீம் எக்கொழும் தெரிஞ்ச ஃபோட்டோ யாக்கி 4-3-3 பிரேசிலுக்கு ஃபார்மேஷனுக்கு டீம் எக்கொழும் தெரியும் மிஹார் மிக ஹாஃப் தெரியாக மடக்கொள்ளே மிதி கொழும் பேசமாக இன்திஜாரு மிஹார் கூட கொஞ்சம் வக்கொள்ளாக வாஹ தக்கால மிதிவி ஸ்டீத் கிளாக் ஸ்காட்லாண்டுக்கு ஹெட் கோச்சுக்கு குளம் விஷமுக கார்லோ இன்சலட்டி ரிசர்வ் கேப்டன் யார் நீ குணம் உண்டி பகத் மிஹாசா குளம் கிடைத்து மட்ட காலம் ஹலாக்கோதனி வாசிப்பா
1: சுக்ரியா பிரமிஸ் குளம் ஃபிஷாக ஸ்கோட் தேண்டு குளம் தேன் பேக் ஃபாத ஜெஸ்ஸா ஏரிக்கார் கீப்பர் கீப்பர் கண்ண கண்ண ஏரிய பேர் நுக்குமே லெஃப்ட் குரிய ஃபனுவாத் மத் மதிங்க அஸ் பிரேசில் ஹாஃப் தி தாந்தி போல பிரேசில் குந்தே போலும் குரிய ஃபனுவாத் ஹாஃப் கி மேதாசம் பக்கிச்சா பக்கிச்சா ஸ்கெமிசியர் கேச நீர கேசிமீரோ குரிய வினிசியஸ் வினிசியஸ் கார் தி குந்தே நட்டோ வண்ண மசே குரிய கார் தி குந்தே கை ஜெயலாப அரிமத்தி போல வேர் வினிசியஸ் ஃபாக ஜெஹேவா போல வேர் கி தீகம ரெஃபரி நிமி